0: இப்பஜன்ச சிசையில் பக்தி கீத்திர கார்யக்கிரம வந்தன ஆகாஷவாணி ரவுர்கலா சுத்தபந்த வர்த்தமான பிரசார கருச்சு கோஸ்வாமி துளசிதாஸ் விரச்சித ஸ்ரீராமச்சரித மானச ஆஜி சுணிவா 245 பாக
1: எபிசோட் நம்பர் 245 245